0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஸ்ரீராம் பிரம்மானந்தம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் அட்டானா ராகம் ஆதி தாளத்தில் லால்குடி ஸ்ரீமதி பிரம்மானந்தம் ஏற்றிய வர்ணம்.

ராமப்ரியா ராகத்தில் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கிருத்தி இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் இனி நன்னு ப்ரோபு லலிதா, ஷியாமா சாஸ்திரி கிருதி, ராகம் லலிதா, மிஸ்டர் சாபதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம் பிரம்மானந்தம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமகதா சுதா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மத்தியமாவதி ஆதி தாளம்.

மத்திய மாவட்ட ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிறைவாக மீரா பஜன் ராகம் மிஸ்ரபீலு ஆதி தாளம்

0: இல்லதுவரை அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலினிசை இடம்பெற்றது. ஸ்ரீராம் பிரம்மானந்தம் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mrudangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruha Nayane, Tyagarajar Kirtane, Ragam Amritavarshini, Adi Talam. The concert begins with Saint Tyagaraja's composition Sarasiruha Nayane in Rag Amritavarshini set to Adi Tal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: நம்மளுடைய சீனிவாச ஐயர்வர்கள் பாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் சீக்கிய ராமச்சந்திரன் அவர்களும் பாடுகிறார்கள். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், ரவிச்சந்திரிகா ராகம் ஆதிகாலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: தம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடன் கே கே ராமச்சந்திரன் அவர்களும் பாடுகிறார்கள். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், மரிவேரி கட்டி, ஷியாமா சாஸ்திரிகள் கேட்டின், ஆனந்த பைரவிராகம், விஸ்வசாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள் பாடினார்கள். அவருடன் சி கே ராமச்சந்திரன் அவர்களும் பாடினார்கள். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் பாடியிருப்பவர் வேம்பு ஐயர். நிகழ்ச்சி பக்கவாத்தியங்கள் வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். வி நவ் பிரிங் யூ வோக்கல் ரிசைட்டல் பை மதுரை ஸ்ரீ மணி ஐயர். He is accompanied on the vocals by Shri Vembu Iyer. The other accompaniments are Shri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Shri N. Ramasamy on the mridangam, and Ramanathapuram Shri M. N. Kandasamy on the kanjira. Nigalshil Todakamaha, Jalandra, Harikesanallur Mutaya Bhagavadar Sahityam, Valaji Ragam, Rupakatalam. The concert begins with Jalandra, composed by Harikesanallur Mutaya Bhagavadar, in Rag Balaji, set to Tal Rupak.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருப்பவர் வேம்பு ஐயர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி கோவிந்தசாமி நாயகர் அவர்கள், வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீரா. This is RAM 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Madurai Shri Mani Iyer. He is accompanied on the vocals by Shri Vembu Iyer. The other accompaniments are Shri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Shri N. Ramaswamy on the mridangam, and Ramanathapuram Shri M. N. Kandasamy on the kanjira. Ini Chakkani Rajamarga, Tyagarajar Kirtanai, Karaharapriya Ragam Adithalam. Listen now to Chakkani Rajamarga, composed by Saint Tyagaraja, in Rag Karaharia, set to Adithal.

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருந்தவர் வேம்பு ஐயர் அவர்கள். நிகழ்ச்சி பக்கவாத்தியங்கள் வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி ராகம் டிடி 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You just heard a vocal recital by Madurai Shri Mani Iyer. He was accompanied on the vocals by Shri Vembu Iyer. The other accompaniments were Shri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Shri N. Ramasamy on the mridangam, and Ramanathapuram Shri M. N. Kandasamy on Kanjira. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.